ஹா சம்சக்தில சம்சயம் பழியதின் பாழாய் பரஞ்சால் பரீஹாசம் சத்துக்கள் குள்தடத்திலதி.